ரிசி பண்ணக்க செண்டால ரொழியுதிரே மிக பித்தறி பயதிந்த பாலகம் வாயுளாவகம் இரசி கொண்டிருத்த திவ்யஸ்தாலி கிராமன பல நதி மகிமைந்த பகிதோர